துணிக்குள்ளூர் தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்கு தின்ன தின்ன தக்கர் தின்ன தின்ன தங்கெடுத்தக்க தருக்கெடுத்தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும் தாங்கெடுத்தக்க தருக்கிட்ட தக்க தேவி தாங்கெடுத்தக்க தருக்கிட்ட தக்க தேவி தாங்கெடுத்தக்க தருக்கிட்ட தக்க தேவி தத்தா தன்னக்க தின்ன தீம் தன்னக்க தின்ன திதீம் தன்னக்க தின்ன தீம் தன்னக்க தின்ன தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி ஆஹா ஓஹோ ஆஹா தரக்கடு தரக்கடு தரக்கடு தரக்கடு தின்ன தின்ன தக்க தின்ன திதி திதி